0: படாங்கதனுரலாமனே மறை அன்னூரே வகான் வகானவோ படாங்கதானுரலாங்கனே மறை அன்னூரி பகான் பகானவோ
1: Yo, 5 p.m. Friday, Junambalang Roangama, Yolo Radio, Live Music Hour.